0: விருப்பம்.
1: விஷால் ஆப்டிகல்ஸ், மிதமாய் நிறக்கில் கன்னடகளுடைய விபுலமாய சேகரம்.
2: കിംഗ്സ് കോളേജ് ഓഫ് കമ്മ്യൂണിക്കേഷൻ, 9946971111.

உன் கழுத்தில் பரவி என் மூச்சு சுடும் போதும் உன் உயிரை எழுப்ப நான் முத்தமிடும் போதும் புரிந்து கொள் என் பேரன்பை. சொல்லாத வார்த்தைகள் சுவையானவை, அர்த்தத்தில் அவை மட்டும் அழகானவை.